சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: வேத பாடாக யஜுர்வேத சம பாடாக
2: ஓம் ஷேத்வாத்வோர்ஜே ஊர்ஜேத்வாத்வா வாயவஹ வாயவஸ்தா ஸ்தோபாயவஹ உபாயவஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்ததேவஹ தேவோவஹ வஸ்ஸவிதா ஸவிதா ப்ரா ப்ரார்ப்பயது அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மணா ஆப்யாயத்வம் யாயத்வமக்னியாஹ அக்னியா தேவ பாகம் தேவ பாகம் ஊர்ஜஸ்வதி தேவ பாகமிதி தேவ பாகம் ஊர்ஜஸ்வதே பயஸ்வதி பயஸ்வதே பிரஜாவதி பிரஜாவதேர் அனமேவா பிரஜாவதேரிதி பிரஜாவதி அனமேவா அயக்ஷ்மா அயக்ஷ்மா மா மாவஹ வஸ்தேன ஹஸ்தேன ஈசத ஈசத மா மாகசகும்சா அகசகும்சோ ருத்ரஸ்ய அகசகும்ச இத்யகா சகும்சஹ ருத்ரஸ்ய ஹேதிஹ ஹேதிஹ பரே பரிவஹ வோ வ்ருணக்தோ வ்ருணக்து த்ருவாஹ த்ருவா அஸ்மின் அஸ்மின் கோபதௌ கோபதௌ ஸ்யாத கோபதாவிதி கோபதௌ ஸ்யாத பஹ்வீஹ பஹ்வீர் யஜமானஸ்ய யஜமானஸ்ய பசூன் பசூன் பாஹி பாஹீதி பாஹி இஷே த்ரிசத்வாரிகும்சதௌ யஜ்ஞஸ்ய கோஷது கோஷதசி அசி பிரத்யுஷ்டம் பிரத்யுஷ்டகம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டமிதி ப்ரதி உஷ்டம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டாஹ பிரத்யுஷ்டா அராதயஹ பிரத்யுஷ்டா இதி ப்ரதி உஷ்டாஹ அராதயஹ ப்ராப்ரேயம் இயமகாத் அகாத் திஷணா திஷணா பர்ஹிஹ பர்ஹிரச்சா அச்சமனுனா மனுனா க்ருதா க்ருதா ஸ்வதயா ஸ்வதயா விதஷ்டா ஸ்வதயேதி ஸ்வதயா விதஷ்டா தே விதஷ்டேதி விதஷ்டா தா ஆவஹந்தி வஹந்தி கவயஹ கவய

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹரணம்.

ேவைன பிரிஜம்மராமுகமேனியம் வைபாலந்தனமயோத்தியூக்மபியேனாதிவாதபயத்தேனாபிமத்தவிந்த ஷமேவிஷேவாவருந்தேஸ்துவந்தீந்திரியவரத்தியேத்தியிரமயத்தியேத்தியோபதிஷேமம் வாத்த அஜானாந்தாதாரதஸ்மாத்யாயாபரான்யாப்ரஜாக்ஷேம்யாந்யாஹதைதத்ஸ்த்ராம்யோபதிஷ்டதேதஸ்மாத்யாயாபரஹ்க்ஷேம்யமமேத்ரஜாதி யோகக்ஷேமம் வாஹேதத்யஜமானோ ப்ராத்ருவ்யஸ்ய வ்ருங்கா உத்பாதிஷ்டே தேவா இதி விஸ்வேஹீ.

தேனை நன்றி தேன சமர்த்தயதி ஜோதிஷ்மான் சமர்த்தயிருத்தந்தோனரிந்தமயேஷாத் ஷ்டோராஜன்யோயத்ரீஷ்யோஹிராஜன்யோயத்ரீஷ்யேகாயோசாஜோமணே ஏதத்விஷமன்னங்கரோதி யஸ்மாத் ப்ரதி பூர்யேதாத்ஸுப்ரவேஷயேதாபோவா அக்னேர்யோனிஸ்வாதேவைனௌ ததாதிபுரஷீகுர்யாத்பசுகாமஸ்ய பசவோ வை புரீஜம் வசுமான் பவதி ஸ்தகாவாஸ்திஞ்யஸ்யாத்தேனாஸ்யசர்வாக்னேயீரிஷ்டகாபவந்த்யூர்ஜாவ ஏஷபசவேத்தீதம்சோத்தீததிபுனருர்ஜானிபர்த்தஸ்மேதிததூர்ஜமேவபசூன்புனரவருந்தே போதாமே அஸ்யவசதோயவிஷ்டேதிபோதத்வதீப்யாமுபதிஷ்டதே தஸ்மாத்ரஜாத்யுத்வாபுனஃப்ரபுத்யந்தே வாப்யாமுபதிஷ்டதே த்விபாத்யஜமானஃப்ரதிஷ்டித்யை அபேதீதரிச்சதர்பாத்தயமேவோ அயங்கோகோயஸ்மாந்தியமோஷ்யலோகஸ்யாதிபத்யமானசயமேவத்ய

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானம் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் ஓதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ராஞ்ச ஸ்வர்கஸ்ய லோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வவாஸ்தாவதாவேன நாவிநிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யேனைவ

சர்வத்தமோ நம்மை பலமந்தமர்போர்கேதமஸ்மீதே சப்த புனர்பரணி.

0: ோக்கலந்தாரியமேதாவத்ரே விஷ்ணோர்விஷ்ணுர்வாயதன்னாப்யாவத்மிஷ்டீயத ஊர்ஜாத்மிஷ்டேதவ்யாத்யாவரோர்வாவுடும்பரோஜதௌடும்பமுலோகலம் பவத்யோர்ஜிவாயதத்மிஷ்டீயதே வைஷ்ணவ்யாதாதயதே வைஷ்ணவத்விஷ்யூலோகலக்ஸ்வயைவதேவதயாதிஷோசாப்ரதிவ்யாவாத்ஏததோஜோவீர்யாஅனுந்தம்ரியதாஓஜோவாஏதத்வீர்யம்மத்யதோ. பூர்வமக்ஷேதிகதாக்ஷோதகோபவதிகதாவ்யப்பூரைதவ்யாஅப்னேர்வா ஏதத்வை ஈஷ்வானரஸ்யவத்மயத்திகதாரே தஸ்யை வீனம் பத்மநாப்னீத தத்னப்பூரைதவ்யோர்க்மை ஊர்ஜமேவாவருந்தேகசத்யபூரைதவ்யை ஈஷாவ அப்னேன ஸ்ரியாதனோர்
1: சமத்யதிமதோ பூரைதவ்யா ஆஹாஸ்ய.

ஜன்மதேவே தாமேதி மூர்த்தன்யோதானே திபஞ்ச பஞ்சாபிதா உபதீயந்தே பசுவாஸ்தர்வை தேவாத்வாதோதாயதனத்வாயதஸ்மாத் பசுவ பச்சாத்விராஜதஸ்த்ரோணி முத்தரஸ்தஸ்மாத் பிராந்தனும்ஹானா இந்திராத்மி அவ்யதமானா இஷ்டகாந்திரகும் ஹதயந்தரிக்ஷம் வா ஏஷா ஜிஜரந்தரிக்ஷம் மா பிரஜா இந்திராத்மீ வை தேவானாமோ ஜோதா ஓஜோ வீரியம் இந்திராத்மீ ஓஜஸ் வா ஏஷ வீரியம் மத்யத பிரஜானாம் தீயதே அதைதாதிஷ்யா தேவா வை ஸ்வப்னம் லோகமாய ஷாத்திரமந்தாவீயந்ததாத்தாவிரதிருகும்மன்யதேதாஉபதீயந்தேதிஷாந்திரத்தி பஞ்சோபததாதிபாந்தோயத்ஞோயாவானேவயத்ஞஸ்தமாலப்தாதசைதாப்புரஸ்தாத்தாதயதே விஷாஅக்ஷராபிராத்திராக்கலுரைசக்ஷர்ஜோதிஷ்ரீவசந்தஸ்சக்ஷரவா ஏதோத்தாத்ஷர்தாதிதஸ்மாதேவபுரஸ்தாச்சக்ஷுஷோன்னம் வை விராடன்னம் வா ஏதன்முகதோ தீயதே மாசந்தஃப்ரமாசந்தஃப்ரதிமாசந்தஇதீயம் வை மாந்தரிக்ஷம் மாசோ

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Janma Adi
3: Janma Adi
2: Adi
3: Yasya Samudayasya Samudayasya Adi Enna Bahurihi Tadguna Samvijnano Bahurihi Adi Vakyarthana தத்குண சம்விஜ்ஞானோ பஹூரிஹி சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்குதானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பஹூரிஹின் சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அன்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே படிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்ய இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷாதாகதா. கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்த சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயத ரைட்யாதி சப்தானாம் ஜன் சர்வசப்தஹ ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்க வந்து ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வருது. ஒரு பஞ்ச சமுதாய பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வருது? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்க இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ? ஜென்ம. ஜென்மனாபி கிரகணம் அத்த லக்ஷண கடகதையா கிரகணம் வர்த்ததே இது அஸ்தி தது உக்தம் அதன் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வா சம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இது அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தா பாவஹ தர்மதர்மி பாவோ ந பவதி
2: தர்மத்வேன ஜென்மத்வம் இத்யாதிகம் ஸ்வீக்ரியதே தத்வம் து தர்ம தர்மினி ஜகதியேவ சம்பவதி நது பிரம்மணி
3: நது பிரம்மணி தஸ்மாத் கதம் இதம் பிரம்மணோ லக்ஷணம் பவதி இது ப்ரஷ்டுராசயஹ இது சமாதானஸ்ய ஆசயகஹ இதி பச்சாத் பச்ச
2: ந சமுத்ர ஜகதஹ ஜென்மாதிகம் ப்ரஹ்மணி லக்ஷணத்யா சம்பவதி நவா இதி சந்தேஹ ந சம்பவதி சம்பந்தா பாவ
3: கிஞ்ச இதி யுக்த்யந்தரம் பூர்வபக்ஷிணஹ மனசி வித்யமானம் யுக்த்யந்தரம்
2: கிஞ்ச ஆனந்தோ ப்ரஹ்மே திவ்ய ஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜகத் ஜென்மாதி லக்ஷணம் பர்யவசிஷ்யதி
3: ஜகத் ஜென்மாதி காரணத்வம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இத்யத்ர ஸ்ருத்யா உக்தம் இதி பவதா உக்தம். இதம் வாக்கியம் குற்ற அஸ்தி தைத்திரியோபனிஷதி பிருகுவல்லியாம் வர்த்ததே. பிருகுவல்லியில் இருக்கு சா பிதா புத்திரம் உபதிஷதி தபக்குரு இது தபக்குரு இது லக்ஷணம் உபதிஷதி இதம் தப ஆலோசனை இது தாத்து தபக்குரு இது ஆலோசனம் குரு இது அர்த்தம். அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லக்ஷணம் கொடுக்கணும் இல்லையா? லக்ஷணம் கொடுத்துருக்காரு ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்புறம் துவையா ஏவ ஆலோசனியம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புனா ஆகத அன்னம் பிரம்மேதி வியஜானா புனா ஆலோசனம் குரு பிரேஷித புனா ஆகத பிராணோ பிரம்மேதி வியஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சா இதப்புறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகத தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டான், பெரிய ஒரு வரைக்கும் தான் வருவான். சரி கடைசியில கடைசிதான் இருக்கு இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத்னு இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாரி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவ கிஞ்ச ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரிவசிதி சஹா எது ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்யோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னைவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் வந்தே ஆனந்தோ பிரம்மேதி வ்யஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வ்யஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரியவசி லக்ஷணம் பரியவசிதி தரி ஆனந்தங்கிற பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்யைவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானி அஸ்மாபிர் அவகந்தவ்யம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்யவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லக்ஷண சமன்வய கர்த்தவியம் அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே ததை நிர்ணயம் ஜாத்தா இதானி நிர்ணயம் ஜாத்தா கலு இதப்புறம் கிமர்த்தம் ஜிக்ஞாசா இத்யுக்தே இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் அக்ரஆசீத் இத்யுக்துவா ததா ஜகதா உற்பத்தி ஆதிக்கம் ஸ்ராவயதி சாந்தோக்யோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ரஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயத இது ஸ்ராவயதி தத் தேஜோசிருஜத தது அன்னமசிருஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயது சத்காரியவாதம் இல்லை அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்துன்னு இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஆனால் கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்போ எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்த ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியம் தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஞானமேவ
3: சத்ரூபே கர்த்தவியோ வா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லட்சணம் இதானிம் குத்திர யோஜனீயம் இது வயம் ந அவகச்சாமா தஸ்மாத் லக்ஷணோக்தி வியர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தத் ஏதே தர்மாஹ சூத்திரகாரைஹி உக்தாஹ தர்மாஹ பிரபஞ்சஸ்ய தர்மாஹ தத் கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தியேக ஆசங்கா
2: தத்ராபி லக்ஷ்யேபி லக்ஷிதாவத்தி
3: இதம் கிம் இதி ஞாதம் இது இதானி ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவ ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவ சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபிரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு சிவசப்த வாச்சியம் வஸ்து காரணத்வேன சிவசப்த வாச்சியமான ஏதோ ஒரு வஸ்து இத பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே
2: ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா
3: இப்போ நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்தாத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்தில் இருக்கு சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பல விதமாக தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிதும் சக்கியதே ஆனந்த சப்தசிய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சசிய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்தயோ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு ஆனந்தம் நமக்கு பழக்கமாக ஆனந்தயோ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம்னா என்ன? எப்படி விகல்போவா சமுச்சயோவா? ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இதுவா சாத் அன்னிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே இதை ஞானம். அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால் அது புரிஞ்சிக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னால் என்ன? லோகத்தில் ஞானம், ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா? அது தெரியாத விஷயமா? தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும்? ஆனந்தம்னா என்ன தெரியும்? அதுதான் பிரம்மம்னு சொல்கிறது, ஸ்ருதி சொல்கிறது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்தை விகல்பா, இதோ இது இதம் வா ஜெகத்காரணம், தத் வா ஜெகத்காரணம், ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத். அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம். ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா? ஸ்ருதவான், தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம். ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம், ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம் ஸ்யாத் த்வயா இது தோஷ. தத்ர கர்மணி விகல்போ பவதி, வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்து நிர்கல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா? வஸ்து நிர்கல்பா யோகா அதுக்கே விகல்பா வக்தும் நசக்கியதே கர்த்தும் நசக்கியதே. இப்போ இது புறதா புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா? கடஹ இது பிரம இது சாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய, கடஹ இத்தியபி நிச்சய, நிச்சய பிரமாத்மக சாத். பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா? உதா வஸ்து அவ்வளோதா, இது ஒரு வஸ்து, இது புஸ்தகம் ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நோதி கடத்துவாதினா விகல்போ கர்த்தும் சக்கியதே வா? புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம், கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாம், இப்படி அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும். முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு. அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம். சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதான். நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம் இதம் பிராமாணிகம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்திராபி மார்க்கத்துவம் சம்பவதி. வியாக்கரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி சுத்ருத்ருய உபாஸ்யா இதுக்கு சம்யக் சுத்ருய உபாஸ்யா இதுக்கு சம்யக் இதன் கதம் விகல்பா பவதி இத்துக்தே சப்த பிரயோகத்வாரா பிரயோகா இது கிரியா கலு சுத்ருத்ரி உபாஸ்யா இதுக்கு துவயா வக்தும் சக்கியதே சுத்ருபாஸ்யா இதுக்கு வக்தும் சக்கியதே த்விதம் ரூபம் த்வியம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பா. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம் சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடகா இத்தியபி சத்தியம் இது பவதி வா? ந சக்கியதே. தது இதம் ஜாதம். இதானிம் ஆனந்தா ஜெகத்காரணம் ததபி சம்யக் ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி ந சம்பவதி. எத்தி உச்சதே தரி துவயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜெகத்காரணம் இத்தேவ சம்யக் ஞானம் ஜெகத்காரணம் இது வததி வாக்கியம் தது அப்ரமாணம் தது கிமே ஸ்துத்யர்த்தம் உக்தம் இது வக்தவ்யம். அப்ரமாணம் இத்துக்கே வேதவாக்கியானாம் அப்ராமாண்யம் மாஸ்து இது கிருத்வா, அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க, அவ்வளோதான், தாத்பரியம் கிடையாது. இதமே உக்தம் அப்ராமாண்ய ஸ்ருதஹான்யாதி தோஷ பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதஹான்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிம் கர்த்தவ்யம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதஹான்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா. அவ்யவஸ்தா இத்துக்தே வேதா வக்தும் சக்யதே. ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா. ஏதத் பரிஹாராய கிம் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
2: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா
3: ததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ. பூர்வபக்ஷி இது மத்தியே சங்கா மத்தியே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது அது என்ன தெரியுமா? வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவளியே கர்ம பத்ததியிலே இருக்கு. இதானியம் இதம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்ரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி. ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி சம்பிராமணிகம் இதமபி பிராமணிகம் தானே சொல்றது. தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்தே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்தே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி துவயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்ய வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவ்யவஹாரே வா பவது சாஸ்திரவ்யவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ இது வ்யவஹாரஹ அஸ்ய. இது சர்வம் அவகந்தவ்யம் கேவலம் வேதாந்த பாடஹ இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயஹ அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே வ்யாகரணேபி ஆகச்சதி வ்யாகரணேபி கதாசித் புத்ர வ்யவஸ்தித விகல்பஹ அஸ்தி பஹு வர்த்ததே இதானீம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி. தரிஹி வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கில த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணியஹ
2: தத்வாஜ்ஞானசாரேண தஸ்யாபி காரணத்வம்
3: வ்யவஸ்தித விகல்பேபி பிரம்மானேகத்வ பிரசங்கஹ கணசீல அந்த தோஷம் வந்து முடியாது. வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்யந்தே கிள தரிஹி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பம். தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்யேவ ஹலோ கா தோஷா உச்சதம்
2: கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி ஏதத்
3: அஸ்து ஜகத காரணம் இத்யேவ குரு ஸ்ருத்யா உக்தம். கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத்து வருது இல்லையா, அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் தானே, சரியா போச்சு. ததேவ ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவானு சமுச்சய பட்சம் கேட்டிருக்கார். சமுச்சய பட்சம் அப்புறம் வரும், விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுட்டு இதானும் கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா. தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத் காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத் காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும், அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத் காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாகம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்யதே நஜாயதே வயம் வயம் நஜானிம அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் வா கஸ்மின் கல்பே கீதிருஷம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எதிபி நிர்ணயதும் ந சக்யதே அந்த ஒரு விநிகமனாக இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமாண்யம் ரக்ஷிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருதா. ஜகத் சர்ஜன ரூபோ யோ வியாபாரஹ தே வியாபாரஹ பித்யந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்யதே யுகபந்த சக்கியதே. நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே வா. பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி ஏக ஏவ புருஷ பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதைவ வஸ்துனி விகல்பா தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே. இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பா யோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே சுத்தி பாஸ்யா இது திராபி ததைவ. ஏகவாரம் ஏகரீத்தியா ஏ உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா அத்யேவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்கிமபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேன கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பா சம்பாதயிதும் சக்கியதே குதா கிரியாயாக ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய தது உபய பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதாதிருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மண காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சாக்கிரியா பித்தியதே தது ஞானாத்மக பிரம்மண காரியம் இத்தியவம் தது சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்கியதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதகஹ பிரம்மானேகத்வ பிரசங்கஹ அநேகம் பிரம்ம பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறே வரும். ததஸ்து அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகி இஷ்டாபத்தி இது வக்தும் சக்கியதே வா. ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோப ஸ்ருதி கோபான் ஸ்ருத்தகாரர் பிரயோகமே இருக்கு. ஸ்ருதி கோப ஸ்ருதி குப்பியதி இதே அப்ராமாண்யம் பவதி தர்த்தா விசாரிக்கவே இல்ல பகூரி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா மிலித்வா ஜகத்காரணம் பவது இல்லையா மிலித்வா ஜகத்காரணம் பவது ஆனந்தாத்மகம் அந்நாதீனா கிமர்த்தம் தேன அந்நியம் பாடையும் சக்கியதே தேன இதமே பாடையும் சக்கியதே தேன விஷய ஜாயத்தை சதவி யுகபத் யுகபத் சர்வம் பாடையும் சக்கியதே குழு தரி அந்நியதன்யத் பாடையும் அந்நிய அந்நிய அபேட்சந்த யுகபத் சர்வம் கர்த்தும் ஏக அசமர்த்த தரி சர்வசக்தி நாஸ்தி இத்தர்த்த சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாதி லோக விவகாரம் எவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் பிரம்ம தத்துவம் உச்சதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிமபி திஷ்டதி அநேகத்வம். தரி பிரம்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சபேக் சாத் உச்சாரன் கரேங்கே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஹத்யர்ணவே ததேஹ கர்ப்பா மிருத்வியை யதோ ஜாதஃ ப்ரஜாபாதிஹி ஹோதா யக்ஷத் ப்ரஜாபாதிக்ஞே சோமஸ்ய மஹிம்னஹ ஜுஷதாம் பிபாது சோமக்ஞே ஹோதர்யஜா பிரஜாபதேனத்வதேதான்யன்யோ விஷ்வா ரூபாணி பரிதாபா பூவ யத்காமாஸ்தே ஜுஹுமஸ்தன்னோ அஸ்து வயக்ஸ்யாமபதாயோ ரயீணாம் இதி பஞ்சவிம்.

அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நமஃ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம

ஜந்தாமராத்மோத்தேன பிரியம் தாமராத்மோத்மேனம் பிஜம் பவதிவத்தியம் வைபாலந்தனமசோத்தியன்சாத்தூத்தமபியேனாதிவாத யோகக்ஷேமம் வா ஏதத் அஜானாஹம் தாதார தஸ்மாத்யாயா பரா அன்யா பிரஜாக்ஷேம்யா அன்யா அதைதத் சக்ராம்யோபதிஷ்டதே தஸ்மாத்யாயா பரா க்ஷேம்யமமெத்ரயாதி தஸ்மாத்யாயா பரஸ்ய க்ஷேம்யோன்னம் பபோவ யத்ரோஷ்யமான ஸ்யாத் ததவ ஸ்யாத் தாமஜே ப்ரஜக்ர.

மோபதிஷ்டேதமீச்சீ புரஸ்தாதுபயத்தமீச்சீ பஷாதுபயத்தமீச்ச பசூனு.

ஸ்ருபாலத்தேனிவேசனங்கமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானமுஞ்சவர்த்தயதித்ருஷ்டவோபரிஷ்டாத் ஓதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிதிஷ்டதிகாரவத்யோக்ரேசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ப்ராஞ்சஸ்வர்கஸ்ய லோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வவாஸ்தாவதாவேன நாவிநிமீத ஏதாவத்வை குருஜே வீர்யம் வீர்யே ஏனைவ

ஸ்வீனாம் பலகிரகிதமஸ்தேனாம் வீர்யவத்தமோன்னம் வை பலமன்னமர்க்கோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Janma Adi.
3: Janma Adi.
2: Adi.
3: Yasya, Samudayasya. Samudayasya. அது என்ன பௌரீகி? அது தத்குண சம்விஜ்ஞானோ பௌரீகி. அதுதான் வாக்கியார்த்தம் என்ன? தத்குண சம்விஜ்ஞானோ பௌரீகி. சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்குதானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பௌரீகி சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அந்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே பட்டிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷ்சாதாகதா. கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்த சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதராட்டியாதி சப்தானாம் ஜென் சர்வசப்தா ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்க அந்த ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வருது. ஒரு பஞ்ச சமுதாய பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வருது? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம. ஜென்மனாபி கிரகணம் அத்த லக்ஷண கடகதைய கிரகணம் வர்த்தது இது அஸ்தி தது உக்தம் அதம் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வாசம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இது அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ. தர்மதர்மி பாவோ ந பவதி ந து ப்ரஹ்மணி தஸ்மாத் கதம் இதம் ப்ரஹ்மணோ லக்ஷணம் பவதி இது ப்ரஷ்டுராசயஹ இது சமாதானஸ்ய ஆசயகஹ இதி பச்சாத் பச்சாம்.
2: ந சமுத்ர ஜகதஹ ஜென்மாதிகம் ப்ரஹ்மணி லக்ஷணத்யா சம்பவதி நவ இதி சந்தேஹ ந சம்பவதி சம்பந்தா பாவ
3: கிஞ்ச இதி யுக்த்யந்தரம் பூர்வபக்ஷிணஹ மனசி வித்யமானம் யுக்த்யந்தரம்
2: கிஞ்ச ஆனந்தோ ப்ரஹ்மே திவ்யஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜகஜ்ஜென்மாதி லக்ஷணம் பர்யவசிஷ்யதி.
3: ஜகஜ்ஜென்மாதி காரணத்வம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே இத்யத்ர ஸ்ருத்யா உக்தம் இதி பவதா உக்தம். இதம் வாக்கியம் குற்ற அஸ்தி தைத்திரியோபனிஷதி பிருகுவல்லியாம் வருத்தது. பிருகுவல்லியில் இருக்கு. சா பிதா புத்திரம் உபதிஷதி தபக்குரு இது தபக்குரு இது லக்ஷணம் உபதிஷதி. இதம் தப ஆலோசனை இது தாத்து தபக்குரு இது ஆலோசனம் குரு இது அர்த்தா. அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லக்ஷணம் கொடுக்கணும் இல்லையா? லக்ஷணம் கொடுத்துருக்கார். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்புறம் துவயா இவ ஆலோசனீயம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புனா ஆகத அன்னம் பிரம்மேதி வெஜானா புனா ஆலோசனம் குரு பிரேஷித புனா ஆகத பிராணோ பிரம்மேதி வெஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சக இதப்புறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகத தெரிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டான். பெரியவர் வரைக்கும் தான் வருவான். தரி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாரி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏதோ கிஞ்ச ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரிவசிதி சஹ எத் ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்தியோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னைவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் அந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தங்கிற பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானி அஸ்மாபி அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சிய சமன்வய லட்சண சமன்வய கர்த்தவியாக அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கலு இத பிறம் கிமர்த்தம் ஜிஜ்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்தியுக்துவா ததா ஜகதா உற்பத்தி உற்பத்தியாதிகம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயதா இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜதா தத் அன்னம் அசிருஜதா ஆபஹ சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டி ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்தே ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியான்னு தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகத் காரணம் பிரம்ம இதி ஏகத்ர விஞ்ஞானம்
3: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்சே ஞானம் பிரம்மா இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியா சத்ரூபே கர்த்தவியா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனீயம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி வியர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரைஹி உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மாக தத் கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தியேக ஆசங்கா
2: தத்ராபி லக்ஷ்யேபி லக்ஷிதாவச்சேதகம்
3: கிம் இதி ஞாதும் ந சக்யதே இது இதானிம் ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்த ஆத்மகம் இருக்கு ஞானாத்மகம் உபக்ரமத்தில் இருக்கு சதாத்மகம் இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பலவிதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்துவ ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்கே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தபி சிந்தையதும் சக்கியது ஆனந்த சப்தஸ்ய அர்த்தாலோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சே கிம் பிரதீயதே பிரம்மா இது அன்யத் கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு இது ஆனந்தம் நமக்கு பழக்கணும் ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி. தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் என்ன எப்படி? விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இதுவா சாத் அனிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஞானம். அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னா என்ன? லோகத்துல ஞானம், ஞானம்னா என்ன? அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா? அது தெரியாத விஷயமா? தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும்? ஆனந்தம்னா என்ன தெரியும்? அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்துவே விகல்பா, இதோ இது இதம் வா ஜெகத்காரணம், தத்வா ஜெகத்காரணம், ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம். ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா? ஸ்ருதவான், தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம். ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம், ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவ்யம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி, வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்து விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா? வஸ்து விகல்பா யோகா விகல்பா வக்தும் நசக்கியதே, கர்த்தும் நசக்கியதே. இப்போ இது புரத புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா? கடஹ இது பிரம இது சாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய, கடஹ இத்தியபி நிச்சய, நிச்சய பிரமாத்மக சாத். பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா? புதா வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து. இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி. கடத்துவாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே வா? புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்ப ஆயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாம், இப்படி அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும். முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு. அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம். சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதான். நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேண வா கந்தும் சக்கியதே, தேன மார்க்கேண வா கந்தும் சக்கியதே. மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம், இதம் பிராமாணிகம் கலு. துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே, தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே, கமனக்ரியா துவாரா அன்வய. கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி, அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி. தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாக்கரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி. சுத்ருத்வய உபாஸ்யஹ இதிபி சம்யக், சுத்ருய உபாஸ்யஹ இதிபி சம்யக. தத் கதம் விகல்பஹ பவதி இத்யுக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகஹ இது க்ரியா கலு. சுத்ருத்வய உபாஸ்யஹ இதிபி த்வயா வக்தும் சக்யதே, சுத்ருபாஸ்யஹ இதிபி வக்தும் சக்யதே. த்விதம் ரூபம் த்வயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பஹ. ஏதோ ஒரு க்ரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணும்னா விகல்பம்னு சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடஹா இத்தியபி சத்தியம் இது பவதி வா? ந சக்யதே. தது இதம் ஜாதம். இதானிம் ஆனந்தா ஜெகத்காரணம் ததபி சம்யக், ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம்? தது ந சம்பவதி, ந சம்பவதி. எத்தி உச்சதே தரி த்வயா ஏக ஏவ மார்க்கஹ, ஆனந்தா ஜெகத்காரணம் இத்தியவ சமயக ஞானம் ஜெகத்காரணம் இது வதி வாக்கியம் தது அப்பிரமாணம் தது கிமோ ஸ்துத்தியர்த்தம் உத்தம் இது வக்தவியம். அப்பிரமாணம் இத்துக்கு வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்துவா, அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க அவ்வளோதான், அது தாத்பரியம் கிடையாது. இதமே உத்தம் அப்பிராமணிக்கு ஸ்ருதா அந்யாதி தோஷம் பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிங் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா. அவ்யவஸ்தா இத்துக்தே வேதா வக்தும் சக்யதே. ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜ்ஞானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா. ஏதத் பரிஹாராய கிங் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
2: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா
3: ததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ. பூர்வபக்ஷி இது மத்யே சங்கா மத்யே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது. அது என்ன தெரியுமா, வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலே இருக்கு. இதானியம் இதம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்ராநுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி. ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி சம்பிராமணிகம் இதமபி பிராமணிகம் தானே சொல்றது. தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்கு ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்கு அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி த்வேதா பிரயோக சம்பவதி த்வயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்ய வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவ்யவஹாரே வா பவது சாஸ்திரவ்யவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே. வ்யவஸ்தித விகல்பா இது வியவஹாரம் அஸ்ய இது சர்வம் அவகந்தவியம் கேவலம் வேதாந்த பாடா இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயாக அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா. வ்யவஸ்தித விகல்பா ஆஶ்ரயணே வியாகரணேபி ஆகச்சதி வியாகரணேபி கதாச்சித் புத்திர வ்யவஸ்தித விகல்பா அஸ்தி பஹு வர்த்ததே இதானிம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி. தரி வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கிள த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணியா
2: தத்வாக்யானசாரேண தஸ்யாபி காரணத்வம்
3: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மானேகத்வ பிரசங்கஹ கேசில அந்த தோஷம் வந்து முடியுது. வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்யந்தே கிள தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பஹ. தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்யேவ கலு கா தோஷா உச்சதம்
2: கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி எதத் கல்பம்
3: அஸ்து ஜகத காரணம் இத்யவ குரு ஸ்ருத்யா உக்தம். கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத் வருது இல்லையா, அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மன் காரணம் தானே, சரியா போச்சு. ததேவ ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவானு சமுச்சய பட்சம் கேட்டிருக்கார். சமுச்சய பட்சம் அப்புறம் வரும், விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுருக்கார். இதானி கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா. தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்பா அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜகத்காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜகத்காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும், அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்மா கஸ்மின் கல்பே ஜெகத் காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாகம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்யதே. ந ஜ்ஞாயதே வயம் வயம் ந ஜானிமா அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் வா கஸ்மின் கல்பே கீதிருஷம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எதுபி நிர்ணயதும் ந சக்யதே. அந்த ஒரு நிகமனாக இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமணியம் ரட்சிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபி ஆனியது தத்வதேவ ஆனிதம் ஜெகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருதா ஜெகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபத் நஷக்கியதே நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்கேண அனேனாபி மார்கேண கந்தும் சக்கியதே வா பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி ஏக ஏவ புருஷா பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதைவ வஸ்துனி விகல்பா தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பா யோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே சுத்திபாஸ்யா இது திராபி ததைவ ஏகவாரம் ஏகரீத்தியாய உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா அத்ய ஏவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்யோபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேன கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பா சம்பாதயிதும் சக்கியதே குதஹ கிரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய ததுபய பிரதிபாதக வாக்கியசியாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதாதிருஷ்டம் அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மணஹ காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சாக்கிரியா பித்தியதே தது ஞானாத்மக பிரம்மணஹ காரியம் இத்தியவம் தது சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்கியதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதக்கஹ பிரம்மானேகத்வ பிரசங்கஹ அநேகம் பிரம்ம பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறேன்னு வரும். ததஸ்து அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகம் இஷ்டாபத்தி இது வர்த்தும் சக்கியதே வா ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோபா ஸ்ருதி கோபான்னு ஸ்ருத்தகாரர் பிரயோகமே இருக்கு. ஸ்ருதி கோபா ஸ்ருதி குப்பியதி இதே அப்ரமாண்யம் பவதி இத்தர்த்தா சமுச்சய பக்ஷே தேஷாம் தேஷாம் சமுச்சய கேஷாம் பிரம்மணாம் சமுச்சயோ ந பிரம்மணஹ அநேகத்வம் ஸ்வீகிருத்திய சமுச்சயம் குர்மஹ இதி பக்ஷேவ ந சம்பவதி அந்த பட்சம் விசாரிக்கவே இல்லை. பகூரி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா. மிலித்வா ஜெகத் காரணம் பவது ஞானாத்மகம் ஏவம் ஆனந்தாத்மகம் இல்லையா. மிலித்வா ஜெகத் காரணம் பவது ஆனந்தாத்மகம் அந்யதா அந்யதா அந்யஹா அந்யாதீனா பவேத் அந்யதா நைவ சக்கியது அந்யதா சர்வசக்தித்வம் பஜ்யத ஏகைவ பிரம்ம சர்வசக்தி சேத் கிமர்த்தம் அந்யன பிரம்மணா அந்யோபி பிரம்ம எத்தி அபேட்சதே தரி அயம் சர்வசக்தி நாஸ்தி தாஸ்தி. இவ்வளவுதான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுல பல வேலைகள் பண்ற வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம சாலா அஸ்தி, சாலாயாம் பகுவிதானி காரியாணி கர்த்தவியானி பகவஹ விஷயாக பாடனையாக ஏகைக்கம் விஷயம் பாடயிதும் ஏகைக்க நியுக்தா கிமர்த்தம் தேன அந்யந்த பாடயிதும் சக்கியதே தேன இதமேவ பாடயிதும் சக்கியதே தேன விஷய ஜாயதே ஜதபி யுகபத் யுகம் சர்வம் பாடயிதும் சக்கியதே குழு தரி அந்யதன்யத் பாடயிதும் அந்நிய அந்நிய அபேட்சந்தே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏகா அசமர்த்தா தரி சர்வசக்தி நாஸ்தி இத்தர்த்தா சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகாரா ஏவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் பிரம்ம தத்துவம் உச்சதே தத் ந த்வயா நிரூபிதம் நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிமபி திஷ்டதி அநேகத்வம் தரி பிரம்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சப் எக் சாத் உச்சாரன் கரேங்கே.